0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: அம்மாடே எந்தா இது, ஈ வண்டியோட ஏசி அடிச்சு போயிடலாம். இதை சிரதிக்கணும் பாரு,
2: சிரதிக்கணும்.
1: ஏடா மோனே, போடா போய் வண்டியோட ஏசி அடிச்சு போய்.
3: அண்ணன் பேடிக்கண்டா,
4: வண்டி நேரே அட்ராஸ்லேக்கு விட்டோம். ஈ சூடத்து நம்மட பட்ஜெட் ஒதுக்கிற குவாலிட்டி பார்ட்ஸ் அட்ராஸ்லே உள்ளு.
1: அம்மானே என்ன வேகம் போ அல்ராஸ்லேக்கு, இனி எங்கில் சிரதிக்கணும் அம்மா.
2: அண்ணா சிரதிக்க,
5: அம்மானே போலே நீங்களும் சிரதிச்சேக்கணே. ஈ சூடத்து பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் அல்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ். அல்ராஸ், தி பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ். விசிட் அல்ராஸ் .me.

அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: evergreen பாட்டுகள் was brought to you by பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் block 4 கராமா for corporate and bulk orders call 052-803-1100
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மலையாளிடா வித் ஷீபா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.